0: Հայրապետություն։
1: Toi, si tu n'existais pas, si tu n'étais qu'un rêve, je te chercherais quand